0: கலஹரியாயில் சவனவா ஆயிலையே ஹரி. கிக்கிட்ட ஃபதிங்கா ஜுகுனுவன் கே போலி ஆ குரு குருவா ஜிங்குர் கி குரு குருவா ஜிங்குர் மேடகவன் கே டோலி கி ஹரே ரமா கி ஹரே ரமா ஜுண்ட கே ஜுண்ட பட்டோராயில் சவனவா ஆயிலையே ஹரி. கி ஹரே ரமா பகியா கிளல முர்ஜாயில் சவனவா ஆயிலையே ஹரி. எஹி சவனவே தியோஹாரன் கடேரா ஆ பேட்டி பகினியன் கே லாகே ஜமோரா கி ஹரே ரமா கி ஹரே ரமா தயானந்த கஜரி கவாயில் சவனவா ஆயிலையே ஹரி. கி ஹரே ரமா பகியாசு கலஹரியாயில் சவனவா ஆயிலையே ஹரி. சவனவா ஆயிலையே ஹரி.
1: ஹரே ரமா பகியா சுகல ஹரியாயில் சவனவா ஆயில் ஏ ராமா. வாஸ்தவ மே ஸ்ரோதாவோ ஜப் சாவன் கா மஹினா ஆதா ஹை தோ சாரோ தரஃப் ஹரியாலி சா ஜாதி ஹை. கஹா பி கயா ஹை கி பதர்வா கிரியாய கோரி ஜூலே பட் கயே டார் மன் மோர் சுனாய கஜரி கி சுந்தர் ரசதார் பஹார். தோ தயானந்த் தயாலுஜி ஆஜ் ஹமாரே சாத் ஹை. ஔர் ஏக் பதி பத்னி மே க்யா சம்வாத் ஹோ ரஹா ஹை கஜரி கே மாத்யம் சே தயானந்த் தயாலுஜி சுனா ரஹே.
0: ஆப் லோக் ஃபிர் ஏக் தூஸரா கவிதா. கி கின் கே 5G மொபைல் நா மங்காயிவ் பியா ஹோ கின் கே 5G மொபைல் நா மங்காயிவ் பியா கானா நா பனாயிவ் பியா நா ஹோ கின் கே 5G மொபைல் நா மங்காயிவ் பியா கானா நா பனாயிவ் பியா நா ஹோ நா பனாயிவ் பியா நா ஹோ நா பனாயிவ் பியா நா ஹோ கின் கே 5G மொபைல் நா மங்காயிவ் பியா ஊபாசே சுதாயிவ் பியா நா ஹோ கின் கே 5G கி ஃபோன் 5G மங்கா த ஃபோன் 5G மங்கா த பைசா ஃப்ரி வாலா டலா த ஃபோன் 5G மங்கா த பைசா ஃப்ரி வாலா டலா த கி ஃபேஸ்புக் பே நயா தோஸ்த ஹம் பனாயிவ் பியா கானா நா பனாயிவ் பியா நா ஹோ ஃபேஸ்புக் பே நயா தோஸ்த ஹம் பனாயிவ் பியா கானா நா பனாயிவ் பியா நா கி கஹனா மன பனா ஹமாரே காம தேஹவ சப் பிகாரி கஹனா மன பனா ஹமாரே காம தேஹவ சப் பிகாரி அரே காடி தை கே அப்னா நைஹர் சலி ஜாயிவ் பியா கானா நா பனாயிவ் பியா நா ஹோ காடி தை கே அப்னா மை கே சலி ஜாயிவ் பியா கானா நா பனாயிவ் பியா நா. கி லாகி 10-20 हजार லாகி 10-20 हजार பிகடி ஜாயி கா தோஹார லாகி 10-20 हजार பிகடி ஜாயி கா தோஹார அரே தயானந்த ஜி சே சிம டலவாயி வி பியா கானா நா பனாயி வி பியா நா ஹோ கின் கே 5G மொபைல் நா மங்காயி வி பியா கானா நா பனாயி வி பியா நா. அகலி